0: தமிழ் கதிர்மா அதினேவா நிம்மனே
1: ಹಾಸಕೊಲ್ಲಾಣ
2: ಕಂಕಂ
1: ಕೊಲ್ಲಚ್ಚೆ ಹಿಂಗೆ.

0: பப்பா, துருவே பல்லவ
1: கீனவி தெர்ஃப்ள
0: அழுகுண்டு பேனும் பப்பை அம்மி கியாதே
1: ஏந்த ஓகே அவ கியாதே பப்பா மீஷின் அவ கியா
0: தும்ஃபதுகே இஸ்தியுமாலு குருமு அங்கக கேன்சர் ஜெஹ ஹிதுகே பாலித ஜெஹ ஸ்ட்ரோக் ஜெஹ ஃபுப்பா மேக கேன்சர் ஜெஹ நேவாலா நிசாமுகே பாலித ஜெஹ கோஹுருகே கேன்சர் ஜெஹ டைப் 2 டயபெட்டீஸ் ஜெஹ
1: கீவே பப்பேத் கியாதினி
0: கொக்கே நுஃபென்ன கோத சிரும் பப்ப சிகரெட் போகங் இங்கே கொக்கே வஸ்விஸ் துவா கொக்கோ வரத் தெரவே பப்ப சிகரெட் போதே
1: தெரஃப்ளா பப்ப தின் துவா ஹக்கஸ் தும் ஃபதேஸ் துமாலின குரான் ப்ரோமிஸ் இங்கே
0: கொக்கோ வரங் உஃபாவெச்ச
2: گاومی انعام دہا سبس گاومی انعام دنو کے میگڑ مقصد کی گاوما مجھے تمو کے لا بیا منفیا ٹکا وکی وکی فردنا مدنی جمعیت کا جماعت کنا وی ایف آر ادارہ تکن قرام سکت کا افرایت کا لبے ریت نن بلے گنے دولتوں می کن کما ہیور دنو کے گتوں افرایت کن قرام سکت کا ہودا کامیابی کے اگوزن کروں می انعام نن ہوشیلنے ہمے کنے رسول جمہوریا کے افیو کے فون ہوشیلوں apply.presidency.gov.mb me portal na dariko form hoshalam ga muddat hamawani deha 26 april 30 wa buraswat dhoge mindar pho degade sumat de linda maulumat hoduma gulani haten noin haye sumen ashen hataren hatare number phone na nota tine tine tine haye de number phone na qaumi inam deha 26
3: دیوی ایف ایم اہون درینا بدل کورنی
4: وران خاص ہوشیلن تیری گیسٹ آر جے
5: گیسٹ آر جے گتو گا بدل کورا فراتا ہے کو تفات موضوع تکا واہک دک کانم کی فرصت
4: گیسٹ آر جے نو دیہ ایک میگا ہرٹز دیوی ایف ایم
6: گیسٹ آر جے براس ود دو گے ریگنڈ اگڈی فن رہا گا سٹوڈیو ایم وگتو
7: ودي هيك مگه

0: அங்கே பொடுக்கவும் போனவே வச்சு ஒன்று நீங்கள் சாரி
1: ஏய் கமெண்ணோ
0: ம் கமெங்கை புனிப சம்பர ஆகிறேங்க ரசி புனி மஷ மாஃப் குஃபீமே ஏன்னு நீ மஷ வரங்குந்தகுவான்
1: மாஃப் குஃபி ஹேப்பி அஸ்த புனந்தா மிஹாதக்கு வர ரங்களு மீஹே வரங் ஹேவ மீஹே எக்கம் கொ வர ரீதி கொங்கேன மலாமி விஸ் கொல்லானே மஷா திமாதங்க என்ன புனஃபே போரி
2: ஏசாபும் சஹுரா வாக ஹுட்டாதி
1: அலா நுலா எவாக திக்கி வரக்க குரலா ஃபொரி தந்தங் அணக்கா விஸ் பாருவானே மீதே மஷங் ஹுரி கொத்தே புனஃபா
2: ஜஹுராக்கு ஆடு பேதிக்கெங் கொஸ் வாக தெக்கும் ஹுட்டாதி தென் எம்மெ லஃப்ஸெ விஸ் எவகுத்து துதும் பேரு குறினம ருயின் நூங் எஹென் கமே ஜஹுரா எண்ணு குரவு நீஸ்
0: லொலும் கருணன் ஃபோஹெதவே ஹிசாபு ஹுரே கிரிக்குரன் தீரோனி
1: মাশে নোলেন রোকা
2: ওয়ারং হিবর কোফা জহুরা পুনি কিতামে হিবরে কুরিয়াস রোয়াডো নাসিফাং ইবে মুন্দিয়া এয়াডো আহাকা নাসিফাকা কেতেনুবি
0: এই হুটালা কোনতাউ দিহিদি
1: গে কারেগা মা হুটু আং আন্নন্ত তিউলেনি দে মিহার মিহার আন্নানি কমেননে ரோய் மக்கி மஷங் ஆக்கமே நூனே ரோதி மதிங் ஓகே வானே
0: ஃபோன் உபாபா திங்கே
2: விதிமாலேக்கே ஃபெரி டெர்மினல் லாதி மாலங் ஹிங்கே கண்ணமும் நசீஃப் புனி ஹயாத்துகா ஹந்தாங் ஹுன்னனி கொத்தே போடு எக்கமே நூ எக்கமக்கு கூதி குதி பேவரு கந்தா ஜஹுரா ஹிங்கம் ஜஸ்ஸா தினுமட்டகா ஃபோனு கம்ஃபதுகா ஜஹாகே நசீஃப் விலிமாலேங் மாலியங்கே ஃபனர மினிட்கே ஏ தத்துர ஃபஹு விஹி மினிட்கே ஃபேமகுகே தத்துர கஃபெஷி ஹூட்டானுலா வாஹக தக்கமும் ஜஹுரா உஃபாவானே நுவத ஹீனி அண்ணானி கால ஜோகு கியமும் நசீஃப் அண்ணதங் வர துருன் ஜஹுராய ஃபெனுனு